கண்டினியூயிங் அவர் குண சங்கீர்த்தனம், வி நவ் பிரசன்ட் அ காவடி சிந்து, அ பியூட்டிஃபுல் லைவ்லி தமிழ் டிவோஷனல் ஃபார்ம் ட்ரெடிஷ்னலி சாங் பை டிவோட்டீஸ் கேரியிங் காவடி ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் சரண்டர் அண்ட் கிராட்டிடியூட் டு லார்ட் முருகா.